0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது பல்லடம் எஸ் வெங்கடரமண ராவ் அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் எந்தரோ என தொடங்கும் தியாகராஜரின் பஞ்சரத்ன கிருதி ஸ்ரீராகம் ஆதி தாளம்.
2: We now bring you a harmonium recital by Palladam S. Venkatramana Rao. He is accompanied on the violin by M. R. Gopinath and on the mridangam by Sherthalai R. Anandakrishnan. Palladam S. Venkatramana Rao begins his concert with a Pancharatnam Kriti in the rag Shri, composed by Thyagaraja, set to Adithal, Yenduro Mahanubhavulu.

0: ஸ்ரீராகத்தில் தியாகராஜரின் பஞ்சரத்ன கிருதி கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் ஏ பஞ்சரத்னம் கிருதி கம்போஸ்ட் பை ஸ்ரீ தியாகராஜா இந்த ராக் ஸ்ரீ.
0: அடுத்து மாரகோடி என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை பகுதாரி ராகம் ஆதி தாளம்.
1: நெக்ஸ்ட் கம்ஸ் ஏ கம்போசிஷன் ஆஃப் ஜி என் பாலசுப்ரமணியம் இந்த ராக் பகுதாரி மாரகோடி சுந்தரி செட்டு ஆதித்தாள்.

0: கரகரப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் கிருதி ஆஃப் தியாகராஜா இன் த ராக் கரகரப்பிரியா.
0: இதுவரை பல்லடம் எஸ் வெங்கடரமணராவ் அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்டீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: ஆன் ராகம் 24/7 டிடிஹெச் யூ ஆர் லிசனிங் டு எ ஹார்மோனியம் ரிசைட்டல் பை பல்லடம் எஸ் வெங்கடரமணராவ். ஹி வாஸ் அக்காம்பனிட் ஆன் த வயலின் பை கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத், ஆன் த மிருதங்கம் பை சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அரங்கிசையில் சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு ஒளிபரப்பாகும். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலாக மனசா எத்திலோர்த்தினை, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மலையமாரதம், ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அரங்கிசையில் சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக ஏமி ஜெயசிதி நேமி, தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், மிஸ்டர் சாப்பதாளம்.

0: அரங்கிசையில் நேர்களது வரை சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் டியூட் ரிசைட்டல் பை உமா அண்ட் ராதிகா. தே ஆர் அக்கம்பனிட் பை ஸ்ரீ டி கே பத்மநாபன் ஆன் த வயலின் and Nellai Shri A. Balaji on the Mridangam. Nigashil Mudalil, Nannu Brova, Tyagarajar Kirtanai, Abogi Ragam Adi Thalam. The concert begins with Nannu Brova, composed by Saint Tyagaraja, in Rag Abogi, set to Thal Adi.

இனி சுஜன ஜீவன தியாகராஜர் கீர்த்தனை கமாஸ் ராகம் ரூபகதாளம் லிசன் நவ் டு சுஜன ஜீவன கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் கமாஸ் செட் டு தாள் ரூபக்

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் டியூட் ரிசைட்டல் பை உமா அண்ட் ராதிகா. தே ஆர் அக்கம்பனிட் பை ஸ்ரீ டி கே பத்மநாபன் ஆன் த வயலின் அண்ட் நெல்லை ஸ்ரீ ஏ பாலாஜி ஆன் த மிருதங்கம். இனி மரிவேரே, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், ஷண்முக பிரியா ராகம் ஆதிதாளம். அண்ட் நவ் ஹியர்ஸ் மரிவேரே, கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இன் ராக் ஷண்முக பிரியா, செட்டுதாள் ஆதி.

நேயர்கள் இதுவரை கேட்டது உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் டியூட் ரிசைட்டல் பை உமா அண்ட் ராதிகா. தே வர் அக்கம்பனிட் பை ஸ்ரீ டி கே பத்மநாபன் ஆன் த வயலின் அண்ட் நெல்லை ஸ்ரீ ஏ பாலாஜி ஆன் த மிருதங்கம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.